அர்தஹ உர்தஹ மாஞ்ச பசேரா அர்தஹ சாடு உர்து ஜோ ஆவா தௌ அர்தஹ உர்து மிலியா சுக் பாவா நன்னா நிஸ் தின நிர்கத் ஜாயி நிர்கத் நேன ரஹி ரத்வாயி நிர்கத் நிர்கத் ஜப் ஜாயி பாவா தவலே நிர்கஹ நிர்கமலாவா பப்பா அப்பாரு பார் நஹி பாவா பரம ஜோத் ஸ்யோ பர்ச்சோ லாவா பாஞ்சோ இந்திரி நிகிரஹ கரை பாப புன் தோ நிர்வரை பப்பா பின் பூலஹ பல ஹோயி